0: அதனாலபடி அங்கே சாலை சத்திரமேட்டு சாலை ஃபர்ஸ்ட் செகண்ட் மே திவ்யா அச்சகோடாலும் கணேசன் மீதான பாஜர் ஹெந்தன மேதுக்கு ப்ரோக்ராம் திபேனும் கணேசன் ஆன் ரமேஷ்
1: தெங்கள் கொண்டு ரிஸ்மி மேதுக்கு ப்ரோக்ராம் கால்கு மின் தேசி மியா குதின முஸ்தமக ஃபாதும் பேனுமணி கொங்கஹலே ஹீதிரக மெத்தோ மி வாஹக தக்கலாருக

0: மேர்களின் தேககடி திரிஸ் மினிட் மீ திவிராஜ் ஜெய்கர்
1: ஃபைபே பிரசன்ட் பெஸ்ட் ரேடியோ பிரசன்டர் காம்படிஷன்
2: பெஸ்ட் ரேடியோ பிரசன்டர் காம்படிஷன்
3: මෙම වාරාත්මක කෝස් ස්පොන්සර් කි හෝල්සෙල් පොයින්ට්